0: மல்லாரி மாதா மல்லாரி தேவ மல்லாரி மாதா மல்லாரி
1: மல்லாரி மாதா மல்லாரி.